0: குரகை சங்கம் தூ பக்தல் தேவர்க்கு
1: ரஞ்சாரம் சங்கம் தூ பக்தல்